உனா வீட்டையே த்ரீ வீல் பாக்கே தென் அப்பே மாதவ மல்லி த்ரீ வீல் பாக்கே இன்னும் அப்பே சுது பேபி டாக்ஸி அனுராயா தனுஷ்க மல்லி இட பஸ் கணேவத்த டயர் கடே கணேவத்த பேபி ஜிம்ம போயிட் கெதட்ட வெலா ஹகன் இன்னும் கீழ தமை மெசேஜ் எனவே கோல் எக தாப்பு இல்லாவே கியூ ஹொரணம் இல்ல விதம் சரத் வீரசவ் வீர வீர கோன் ஐயா பிட கதா கரா வைஃப் ராணி இட பஸ்ஸே சஞ்சீவ் வெனூஷா மே கட்டி வைக்கது கரகான கேல கிவ சூரியவலி நாராச்சி ஐயா ஒன்ன அபிட அது கோல் எக்கக் துன்னா கது கரகான கோட காதரிங் இட பஸ்ஸே அரை ஸ்கோல யானே நேது கெதரட வேலா கட்டி பேன பை நின் அபே நாலந்து சது யாவத் எக்கது கரகான நோனி மந்தன் சந்து யானே ஸ்கோலே மொக்கது கேல ஹகன தீனி அத தெனோ கோல் எக்கக் புரோகிராம் கே வரலா பிரின்சிபல்ட மென்ன மெஹமை சந்துகே வேட கேல இட பஸ்ஸே பலங்கோட ஹெலபந்திரி தன் ஜெயபால் அத்தநாயக ஐயா பிட கதா கரா பவுல ஹெமோமத் எக்கம் எகது கரகண்ணம் கால்லயக் மீமன லக்ஷ்மி அக்கத் கதா கரா கிஷான் மதுஷங்க தில்ஷான் மதுஷங்க கட்டிய மெகது கரகண்ணவா பரஹர ஹன்சி யாகி ஐயா துஷான் நீ வகைம தமை தாத்த பந்துல மே சிந்துவட எகது கரகண்ண கேல கிவ மே சிந்துவட நெவை தென் பயகட இதர கலிங் மே பட்டன் கத்த சிந்துவகட எகது கரகண்ண கேல கிவ தென் தமை இதி நாம் கியன்னி ஹொந்தது ஜனி அபிவத் சிந்துவகட எகது கரகண்ண கேல அபிட மெசேஜ் எகக் தாலா தீனோ அபே திஸ்மி அலுத் திஸ்மி கெனெக் நேத மே பொட்டாக்கி மல் மாலையாக தால பிலிகான ஒன்று திஸ்மி ஓயாவ அவிசாவேல இந்த தமை அபி வகன இன்னே ஹஸ்பண்ட் கசுன்னா தெகது கரகான கீழ தீனோ சிந்துவோட கொட காதரி நெகது கரகான மாக்கோல கல் பொத்தஹான் தீந்தாங்க அப்ப பிரியந்த சமர் வீரைய தகன இன்னோலு மாத்திர நாமல் டெய்லர்ஸ் எகத் மே விழாவை சத்தின மகன இன்னே தேதுருமாவத் இவகையும் தமை பயாகல தினுவன் மல்லி அதத் ஒன்னு மெசேஜ் எக்கக் தால தீனோ குட் மார்னிங் ஜனி கொல்லோ மீ உதய தாவு மெசேஜ் எக்கனி ஹரி குட் மார்னிங் தமை ஏ விழாவே அம்மா தாத்தா ஐயா தலு கட்டி எகது கரகான கீழ தமை கீழ தீன் ඊට පස්සේ වදු එන්ඩී අපරල්ලගේ සෙට් එකත් මේ වෙලාවේ අපි වහගෙන ඉන්නවා කියලා මැසේජ් එකේ දාලවල තියෙනවා හැමදාම වගේ අදත් අපි සුපුරුදු විදිහටම දේදුනුමාවත අහනවා අයියේ ලස්සනට වැඩේ කරනවා ලස්සන සින්දුවකට අපි මේක හන්ද එකතු කරගන්න එහෙම කියලා කියලා තියෙන්නේ කෑගල්ලේ තටාක පාරේ තිමුදි කිචන් එකේ ඉඳන් අපි වහගෙන ඉන්න කට්ටිය කුමාරි තමයි මැසේජ් එක දාන්නේ අකසුරේකා රසික මල්ලි රමණී අක්කා සුදු මහත්තයා එකතු කරගන්න කියලා කියලා තියෙනවා මේ තටාක පාර කියලා කියන නාන්න එහෙම ලස්සන ප්ලේස් එකක් ඇතිනේ මේ පැත්තේ වැලිමඩ ඉඳන් අප්සරා මැසේජ් එකක් දාලා කියලා අපිවත් ලස්සන සින්දුවකට එකතු කරගන්න කියලා දර්ශන මෝටර්ස් තියෙනවා නේද මවුන්ට් ලැවිනියාවල නිව් දර්ශන මෝටර්ස් එතනින්න සෙට් එකත් අපි වහගෙන ඉන්නේ දර්ශන සකුණ ඩිලාන් වරුණ චමින්ද සුරංග අනිල් සෙට් එකම එකතු කරගන්නම් හායි අයියේ මාවයි මගේ පණයි එකතු කරගෙන සින්දුවක් දෙන්න ඔයාගේ පණ තියෙන්නේ ඔයා ගාව නෙවෙයිද නතාෂා පාරදුරේ ඉඳන් තමයි මෙසේජ් එක දාලා තියෙන්නේ වරුණ තමයි පණ මං එකතු කරගන්න ඇබිලිටි ගල්වංගු ඉන්දික ටේලර්ස් එකේ ඉඳන් අපිට මෙසේජ් එකක් ඇවිල්ලා තියෙනවා එකතු කරගන්න කියලා තියෙනවා අම්මික අම්මා තාත්තා වයිෆ් නිලු ඇතුළු සෙට් එක බබාලා දෙන්නවත් එකතු කරගන්න කියනවා ඉන්දිකයවත් එකතු කරගන්නවා

0: ஹாஸ்பிஸ் பாலசன் எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்பு இமியன் டைம் வன 11th போனஸ் பிரதிலாபே அகைய ருபியல் கூட்டி 1460 இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தியகுமின் மவகுமின்
1: கிரி தே சீனி எக்க பெக்கேகேன சார் கேடுவா தெம்ம கலவம் கரா வினாடியெங் ஹரி பதமட டீ ஏக ரெடி
2: ரத்தி 3 இன் 1 பேக் தக துணா பேக் கே தியா கனக வடினோ
1: ஐ கேதிரட் ஆபீஸ் எகட கிராம் 400 பேக் எக தியனோனி சார்
0: ரத்தி 3 இன் 1 தவச அதர துரே புன கிரி தே
3: இந்தியன் டேஸ்ட் டிக்கெட் ஸ்ரீலங்கன் ரசமவன மாத்தர ஃப்ரீலன் ஹெல மசாலா கிரீன் ரெட் பிளாக் ஒபத் கெமதி ரசேக்கின் ரச பலன்ன மாத்தர ஃப்ரீலன் ஹெல மசாலா
4: ஹதரோக ஸ்நாய் ரோக ஆதரைடி செத்தலு ஒபிட திபின் ஊ நேம ரோகியாக நிட்டாவட்டு சுவ கரகாண்டு சிவனகல கமல் பந்துட வித பாதா ஹமுவன்ன ஆயுமா ஆயுர்வேத வித மதுரு போக ஹந்திய கிரி பன்னார் சிவனகல பிந்து ஐ ஹத் சிய ஹத்தே துணாய் திசிய ஹத்தே துணாய் பான் சிய ஹத்தலியா
5: Wake up.
6: Sattu to Hormones. Alpha Studio.
7: Dava Sattamo Onakarana Vitamins. Alpha Studio.
6: Yes. Yes. Energy Morning Vibe Eka Tekka Dava Sama Suva Karaganna.
7: Rattema Taruanke Takshata Eka Sattu Tim Dava Sapatan Ganna.
8: Good morning.
6: Satya Dawas Vala Ude Hayata.
9: Alpha Studio with Kasuni and Lehansa.
6: WhatsApp. Bindoi Hatsiye Kulai Anupai Anupai Anupai. Net FM Facebook Live.
10: சுமுது மத்து பிடனேசா ஏதாங்க இன்னத் பாசுய் லீக் வென்னேத்னே
11: ஃப்ரெம்ஸ் ஐயைக்க ஒயாட்ட ஒயாவமாகேரேன்னே
12: ஒயாட்டு சுகர் நம் செவனகல மதுமேஹ ஹார்னி கேப்சூல் அர்கான் 40 வசரக அபிமானிய செவனகல ஆயுர்வேத 0447 31 3540
13: அஸ்தி வேதனாவான்கின் பீடா விந்திரு ஒவ்வொரு ஆக்டிவ் பிளஸ் வித்தின் நோபிலே சௌக்கிய வடிமொழுவாக் ஜூலை 24-25 ஹொரண ஆக்டிவ் பிளஸ் சென்டர் 2 பனிஷ்ரேதி அவதாண்ட 0551 856 0956
14: හිතට දැනෙන මෙලඩි සෙක අහන්න net fm කින්දර හැන්දෑවා